ஒரு டிப்பார் பருப்பு பனையோ கிளம்பல, பனை தெகிர் லால, பனை கடியும் லதுல, பனை தெகிர் லகால, பனை கூ பரகானு தெரிய கிதாபா நாள், பனை தூ வரையா வந்தி படி ஜா படியோ ஜோத்தே வர்ஷ வர்ஷ மீனியா வந்தி தின ராத் படி ஜா சாரி ஜிந்தகி படி ஜா ஆர்ஜா படி ஜா ਹਰ ਸਵਾਸ ਸਵਾਸ ਤੂੰ ਪੜ੍ਹਾਈ ਦੇ ਲੇਖੇ ਲਾ ਦੇ ਪੜ੍ਹੀਏ ਜੇ ਤੇ ਸਾਸ ਪਰ ਕਹਿਣ ਲੱਗੇ ਭਲਿਆ ਮੈਂ ਤੈਨੂੰ ਵਿਸ਼ਵਾਸ ਦਿਵਾਉਣਾ ਉਹ ਹੈ ਨਾਨਕ ਲਿਖੇ ਇੱਕ ਗੱਲ ਫਿਰ ਭੈ ਭਗਤੀ ਸਭ ਕਹਿ ਬਸ ਇੱਕੋ ਗੱਲ ਲਿਖੇ ਵਿੱਚ ਨਾਨਕ ਲਿਖੇ ਇੱਕ ਗੱਲ ਹੋਰ ਹਉਮੈ ਨਿਰੀ ਵਿਦਿਆ ਤਾਂ ਹੋਮੇ ਫਰਕ ਪੈਦਾ ਕਰਦੀ ਕਿ ਜੋ ਮੈਨੂੰ ਸਮਝ ਆਇਆ ਬਸ ਇਹ ਵੀ ਸਮਝਾਉਣਾ ਚਾਹੀਦਾ ਸਾਰਿਆਂ ਨੂੰ ਆ ਗਲਤੀ ਕਰ ਗਿਆ ਜੀ ਆ ਗਲਤ ਕਰ ਗਿਆ ਜੀ